0: gari be nati de fagere kambe meu faaji on kasa e bawo e muru kay bo be gayno don amma kambe ka be jayi be gawto kadari ba joni keke amanga na yeso me no hande gadoa e titol kadari e ngaa wutina do ledde fa joni tadari bo don kasa nandi hande ko solun solun hande yayi tenni sanne solun menni gan daga jonto gonde no dun nandi hande ko don ka jango gani ma wadata don gonga gonga gani wadata jango don tadari fu solun wadama nandi bo hande ko don ka ngama ita warum don ka sikko wala didi ma jango kanko lamu boy o waran o wutina puttu mako ngol o wutato gani e garam e bakko dum go jam tadari bo fa joni keke keke gonnan e gaddi don kambe no ko turube ma hande don to goddo nu yani ma to goddo nu ngoni bandu mudu fari keke na don kadum bo kanga woni golle magga na waran na etta himbe na yara de no ko turaje ga witte ngadana no ta ko bidum nyauti mudu wade lallaw tadari fu der majju nu be dum bo golle mudu wonani daga jom en goni kiki
1: ya do na hope wata ko kai wata ke na ha jwa ko ben tro wa we da ko ko ho so ya ya ni se mo so ku amo be ra be ban na na ta mi jina da ko daga yo ka
2: o be ga yo ka
1: da ga tru
2: o be ga
1: o so so yo da sam ma mo do ma ga sa tru a mi
2: ga sa o
1: da ma to mu ga da bi no ba na mi ki ma na na mo wa so ma
2: ti na wo ya gi so ma sa wo so ma tu ma da ma ri so ma tu ma ti na jo le pe da o ma tu ma so si na bi na gi na wa ti na wo ba ku ki mo ma tu ma o ko mo ri so ma tu ma o so ye me na si na bi da ba tu mo ra tu mo
1: na ye da ko sa mi ya ge ni ha do le mo ba la ne o ku ta ndi se ro ke ndi
2: o
1: ta tu ma o me o ko mo se ma ma ma
2: ba ku ta wa sa o ba wa sa o ba wi ba wa sa o eh ku yi ma o ta wi yi ma ku ri ki wa ma so wo le wi wi ta tu ma se na ti ba wa sa o
1: ก็บางคนก็อาศัยอย่างว่าเออก็เห็นสรุปเนี่ยเราก็แค่ตัดสินใจว่าเต็มไปกันแต่ว่าก็เนี่ยมันน่ะแต่เป็นงานเนี่ยโบอีสรุปไปไหนได้ก็ใครก็ไปไหนอีกสรุปเป็นไงเสร็จว่าเรื่องแค่สรุปกันนะมันที่มันนึกว่าโดนดูละอะไรนี่ไงเสร็จแล้วก็อยากจะได้ก็เจอว่าอยู่ที่ว่าเออมานักคนโทรมาคนเดียวเนี่ยไปนู่นบ้านสมัยไปที่นี่ก็
3: ก็ไม่ใช่ว่ามันจะได้หรอวุฒิของเด็กคนนี้ว่าผู้ใหญ่ประเทศนี้นะครับเดี๋ยวจะมาวันเดียวก็ส่งเดี๋ยวมาแล้วก็เสียดีกว่าวินมันน้อยอะไรก็ไม่ใช่ดูคู่ดีกว่าเสียดีกว่ามาวินมันน้อยอะไรก็ไม่ใช่เป็นอาจารย์หมดหรอกไม่ใช่มากระเทือนหัวเลย 我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，我们那边的人，